0: வணக்கம் தமிழ் அன்பு நெஞ்சங்களே.
1: நியூசிலாந்து தமிழ்ச்சங்கம் வழங்கும் தமிழ் தென்றல் நிகழ்ச்சிகளை பிளானட் எஃப்எம் 104.6 ஸ்டீரியோ அலைவரிசையில் ஒவ்வொரு ஞாயிறு மாலை 8:35 மணிக்கு கேட்க தவறாதீர்கள்.
0: நியூசிலாந்து தமிழ்ச்சங்க செய்திகள்.

0: சிந்தனை செய்திகள்.
1: இலங்கை இந்திய அரசியல் ஆயுரை கண்ணோட்டங்கள்.
0: இலங்கை இந்திய நியூசிலாந்து விளையாட்டு உலக செய்திகள்.
1: சிறுவர் நிகழ்ச்சிகள்
0: மற்றும் இயல் இசை நாடக நிகழ்ச்சிகளுடன் கூடிய பல் சுவை நிகழ்ச்சிகளை வழங்கும்
1: தமிழ் தென்றல் நிகழ்ச்சிகளை ஒவ்வொரு

0: malo ni to ke lau ko te proklame tene mo te pahirika o la malo loina ki mai ki te Planet FM tahi o hoa mate ono pe ko te www.planetaudio.org.nz/tokelauhealth haka longa longa mai ko au ko fale fanga malo mele mele puka e hoka talo hatu ke manuia ko to ma te malo loina e te aloha te to talo ni
1: ஆக்கலாந்தில் சுழிய கழிவு அதாவது கழிவற்ற நிலையை உருவாக்க உள்ளோம். கழிவற்ற நிலையை அடைய பல சுலபமான வழிகள் உண்டு. அதில் ஒன்று நீங்கள் மறுசுழற்சி செய்யும் பொருட்களில் உணவு இல்லாமல் சுத்தமாக இருப்பதை உறுதி செய்யுங்கள். மேல் விவரங்களுக்கு makethemostofwaste.co.nz என்ற இணையதளத்திற்கு செல்லவும். ஒன்று சேர்ந்து வளங்களை வீணடிக்காமல் இந்த மண்ணை காப்பாற்றுவோம்.